0: 待待，得回送到，待待得回送。
1: 我呢？
0: 我走。
1: 你赶回东边
0: 哦。我回来。
1: 赶回这边来，叫没？
0: 嗯。
1: 来。
0: 我走。
1: 阿毛回来的还是歪呀？闽南比较贵，没货嘞。都没点一没货的的啊，没货的，不很弄的。那俺到闽南比较贵，没货嘞，就是干都回来哦。都努做不，哎没有。没么好好话的呀。哎，得弄到菲比巴，先后面也应付多阿没？好好应付多阿没？阿毛得弄到菲比巴，先后面哟，用到会当广播啊。
0: 这个是没有看会比较也高，
1: 你看会比
0: 我们
1: 较，
0: 来，
1: 哎，不买，
2: 好好多，
1: 哎，
0: 你对
1: 一套，然后拿国
0: 民，你对一
1: 套，拿国民币，国家李金米，国家李金米嘛，我就不会过来的嘛，家李金米，
2: 好多米，
0: 啊哈，
1: 没，
0: 啊哈，好多，
1: 火火灰，火火灰，倒不远东，哎，倒不远东 ，ND 为原因，
0: 也啊，倒还倒不远东
1: ，ND，ND，
0: 火火灰也米的，
1: 火，那干嘛倒远东东 ，ADV 狗肉不能立功啊。
0: 哎，说明说明。
1: 我开了内外机，我火火会也机密的。
0: 哎呦，说明。
1: 那看到会那不没得看到了。
0: 哎呀，我说我那
1: 到
0: 我
1: 到，我那火到乌尼乌尼的，我到的。
0: 哎，
1: 那
0: 火到。
1: 哎，乌尼乌尼乌尼喂。
0: 我火火干巴多
1: 呗。哎呀，我要火火，
2: 我要火到光喂。
1: 火火要就飞火没？
0: 啊，
1: 还有呢？
0: 啊，火到。哎，火到
1: 也就飞火没？
0: 啊，
1: 对嘞。
0: 火
2: 哎，火到呀！你明白人家对你，你嘛不明白人家以前
1: 好，火也就飞火没？
0: 啊，哎，就飞火没
1: 恐怖，就飞火
0: 没？要
1: 涨
0: 的，
1: 要涨，
0: 要涨，
1: 火到，
2: 火到，
1: 说阿农民，
2: 火到，再来说阿农民。
1: 那，
0: 嘿，哦，打打火的呀？
1: 火火火，
0: 飞到夜里的？
1: 哎
0: 哎，
1: 啊，多风不的，毛囊多肉米多来着，夜里哇？
0: 哎。接乌毛，
1: 接乌毛，
2: 也搞不了两个人去打嘛，
0: 哎，
2: 也往那踢踢，打到毛了，
0: 可以，
1: 没蛮厉害，
0: 那么有多钱？
1: 费嘛，你别多那管哟，费火火那管呢？
0: 哎，再多一点，多一毛，
1: 蛮那会坑路波呐，
0: 嗯，
1: 我咪火火用路为定哦，打路波没黑的，
0: 嗯，
1: 我打路波没黑不弄，多嘛嘞侬为种干部用班的嘞，
0: 哎，
1: 哎，我一只火火机哦，
0: 哎，
1: 哎，
0: 哎。
1: 不花管那鬼乱那管喂，
0: 担当，担当喂，
1: 啊，管你那喂那没有，有路喂来比来会呢，
0: 啊，不那鬼啊，
1: 你都比喂那会动不会？
0: 这不没得哪来搞，
1: 这不没得哪
0: 来搞，
1: 莫为侬一帮都打后面，
0: 嗯，
1: 没得来弄的，不能别玩弄的多嘛东。
0: 哎，我话你一辈啊，你你管我，你管我一辈。
1: 哎，你到你后头咪比？
2: 哎，这个多马路人都会
1: 啊，都会啊。耶稣路飞就带
2: 都
1: 会啊。
2: 哎，都阿婆呀，
0: 哎哟。
2: 然后服。
1: 多马阿哥都阿哥路子啊。
2: 阿婆，阿婆，阿婆对头嘛。
0: 就多马多，就多马多。不然都不来动，说明。
1: 哎，用不来呢，都用不着呢。
0: 啊啊啊！阿婆对呢，
1: 用不着呢。
0: 都没有，都没有，下放。说明。
1: 你都不了。
0: 没有，都没有，下放。
1: 不然都要亏多马。你妈哪里进的？
2: 你在哪里做鸡啊？说明，那就亏。
0: 说明，
1: 那莫为侬硬讲。不，哎哎，侬好多哎别的，不咯？明年我侬不领不领到么啊？
0: 哎哟，
1: 好体面面的。咯，哎哎，等于么？哎说啊？
0: 哎说啊？
1: 哎
0: 说对了。
1: 那
0: 莫，侬不能白搭把位。
1: 那当，那面莫
0: 不？哎哟，侬不能白搭把位啊？你们说啊？
1: 你们白搭把？
2: 你说没说？那体面是？
0: 哎，我说我都可以看别个是多不？
1: 哎呀，
0: 哎呀，
1: 阿辉啊，
0: 哎，不用你的
1: 阿辉啊，
0: 我不用你的帮呀，说明你用的我好多帮呀，
2: 阿杜今天不用帮，
1: 哎，哎，也不也改天改对了都不用，改
0: 天了不用，
1: 改对，改对呀，你马上哦，哎，我那都这样，
0: 哎呀，活到你啊，比活活来是活到，
1: 活活到米的，
0: 哎，不说明，
1: 帮到急，
0: 嗯，
1: 哎，苏诺，
0: 嗯，
1: 哎，美虎，把美虎背的都激动，哎，那玩的不啊，阿蒙，哎，那木拉巴东。
0: 都看见哟，
1: 树哎，树本身树哦，哎呀，大用为哟，买啊，很用来好呀，
0: 哎，
1: 很懂伊那么啦，巴东，别看都没懂，没营业
0: 懂伊，
1: 不然玩为呢？
0: 哎，是不咯？可能会阿别的那
1: 位，哎，阿好人的是位啊，嗯，该你没有，没多的别用火火来哟，努叽叽叽叽的，不用白，费心些，
0: 嗯，
1: 哎，别一看到大路爷啊，阿现在听不弄火火呀，只，不只的。 bo ji we bo de a ji fi de bu to tin tin ton a
0: eh
1: bo a ja to su gbe te gba no ji ho bo ja ton a ya ho su
0: a ma ho
1: be me de na ngu a ko to gbe mo a gan ne me ko da ho su yin we yo na ko lo we bi en ke kan bo do to me ko le ni to
0: ye fo ton a lo wa e kan ye kan ya ho su wa ho do
1: eh
0: ye fo ton a bo ko e no ma ho
1: yi ndo e ma ho e ma ho nu yon nu omo yo yon we ji fi ho ho de bo do de wa ton be ma ho ni yo na bonu gan wa hole be no blonu kleun de yo ndi no kambi wa endo mi wa ho gbegbe do gbe ya kenkle ndo ko ro ndo e ke
0: ku ke e wo la bi mi ni ho ho do yo le
1: ho ho lo le o ho ho lo de do mu to si wetin yo me to le si afodi de yo e wezon bonu wa fine
0: gone
1: afo e to ponu po de yo
0: afo te de
1: mi ro autun do me do e de le yo le do fun gbeonu ye
0: tewumo
1: tewumo e de yin tewumo yo mi de wa se nun ku mi ton toton nun ton rote
0: tewumo de po
1: ndo di
0: e aze to e da le ndo fine ha
1: ah iranrin
0: do e gbe
1: san sin po jopo lona po
0: e wo e gbe ti won yi mo la
1: koko wa iran bolo e de gba igbade awe tiktok wo son
0: po pe mi mo e o gbere po e bro po pa ton gbe mi
1: re re e bro po ton gbe nu we
0: ko te gbe e o bi ndo nu cho ndo di
1: ndo di ndo nu ndo di koko we nu
0: me ro po yi ro
3: gba sa
0: mi ro ko ah oke sun po de sun godo me ton wa nse gbe la ti asan je me
3: eh o aka ko me
0: a son do to mi de bua me o titan ji ade borondo borondo pa finu ponro le yi we be we binu a son do fifo mi de ton
3: do mal do mal ton mo ka ko
0: a a eh
1: e ko mo to mal ko mo do balon ko sin
0: a sen me de we yo
3: toresa
0: e a chen we
3: bon e mi mi se tan wi pe e da da
0: mais mi lejo nu alo kan pere
3: o mi sector wito da da ton go fa se ko jiro da na ikun adi yo
1: da
3: ba lo wito ngo ngo ta si han gbe yo e go si fi yo mo mo e do si yo e ka se po oji e bo ka se po oji bo no a se po oji bo so wa do we go to system
1: pe atan
0: mo e
3: to wa na
1: de da ho
3: cela me dit que nous deux madou ko ay mo ru menela si beto na go si ya dogo mo nyi we mo nyi atọ mo le yen ne ko di lerun
0: kanji kanji
3: eh beto no mo ko to wa ru e ru kiti wa
0: eh
3: mo nu o ko se no le ba me na en ko to ko ni
1: agbado
3: agbado eh agbado ri lo jele ikun vo du mi de me wu ye mi go be le se ikun maji
0: eh de lo si se ju e si se lo ju e ya se to
1: bo le no lo gbe to no fodu adon mi yen nipo
0: e o
4: gbe ye video fodu mi
0: e si do ho ho ki fodu a fodu e
3: lo so e no e fa se e ye po ivo pere e taro le po ivo
0: e ye li nu so e fine ha
3: e de bu a o vi le o ye do ai go da po a gbo ko bi o me o ya o je cha ho do di
0: e gbe ti o yi mo di me
3: aha lo tele me da media tele de pe we bi mu ba ro mu yo pula wa de yo mi mo bo ka da me da tese mu ra kon te ka mo ye lo we wa mu ma do ko to ale no mo ru me ne le si bo e ya yi to a yi to ko mo ru be na yo tru ko se pare we ne le ko ko bo ko
0: le ko wa bo
3: e ne sa ni ko bra wa ne mo a
0: pe ye ka se gbe ta e gbe ti mo ro nu we gbe o nu we je mi a blo ne mi
3: eh o gbe wa e na ku se kilo ni tena lo do bana o
1: ti gbe ni yere
3: o e ka gbe
0: eh ye ro dai to fo do dai o mi bu nto ni le de gbe ti o de gbe ko kunukun
3: ah okay nda ka ya gbadu ro adam ko wa mu ko eh ka ji bi o
1: ni
3: le te ji
0: eni si ta pin gbe mi je e gbe ahoho ko do bi pe eh o ka be wa so won do bondo e
1: yidi ka
0: eh o so won do bondo
3: mama mo bi adeta ya no gbalo dia mama mo bi adeta mo bi adeta ya mi na mo nu bara bara dia ti mo je o ba ji je
0: ti ko a si testament ni
3: eh
0: no fo me mi ni nu fo me mi ni
1: to nu fo ko a si ko bi lo
0: dai o lo
3: eh ayin dire nous mon quand on est passé hein mon quand on est passé hein mais bête nous mon quand on est bête mon quand on est hein et puis il y a une faute mi temps on doit bien d'attendre
0: ouais ouais pe dion mais ça